0: meeting on air.
1: In Auckland, just about everywhere, you can see the water, and it has a lovely calming and invigorating effect.
2: Next to the ocean, wide open sea, cool breeze, lot of open space.
3: Hiking, swimming, lovely beaches.
4: Beaches.
5: I love the West Coast. I love being able to get in my car and in 40 minutes being in one of the most beautiful beaches in the world.
4: Loving Auckland.
6: Well, I love that it's such a green city. It's just so rich in texture with all the different plants and trees and shrubs. There are giant trees, more than 150 years old. You can touch the roots of the country, of the history.
7: I love the bush, the heaps of parks around Auckland that you can go and play in. And the libraries.
4: Loving Auckland, our diverse city. 104.6 Planet FM.
8: You're tuned to 104.6 Planet FM, Te Reo Hapuri o Tamaki Makaurau, Community Access Radio in Tamaki Makaurau, Auckland. We broadcast radio made by and for Auckland's diverse communities in over 30 languages. E whai ake nei, stand by for Sushiga Dampar with news, interviews and music for Konkani speakers presented by the good guys, Richard, Baptist and Hector. That's on at 3:45.
4: Have you got something to say? At Planet FM, we empower communities and individuals with the tools to create their own radio shows and podcasts. We provide facilities, advice and training so you can connect, create and share. It's your voice, your vision. All the information you need can be found online at planetaudio.org.nz.
9: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
10: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
9: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
10: சிந்தனை செய்திகள்,
9: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
10: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
9: சிறுவர் நிகழ்ச்சிகள்
10: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
9: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்
1: planetaudio.org.nz.

0: மாலை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: நடைபெறும் இந்த முத்தமிழ் ஓசை வானொலி நிகழ்ச்சியை பிளானட் ஆடியோ